தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருக்கு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருக்கு தத்தி ததல தஜ்ஜனு ததலு தஜ்ஜினி ததினி தஜ்ஜனு தத்த தரித தனத தனுத்த